0: ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹை சாலரி வரும் ஒற்ற கிளிக்கிலோ அடி போடு
1: குடுங்கி
2: அஜ்ஞாத லிங்குகளில் கிளிக் செய்யறது ஆர்பிஐ பரையுன்னு
3: அறிவு நேடு ஜாகிரத புலர்த்து
4: சம்சார சர்க்கார்.